ஜெபமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை அதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உமோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் வா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள், கம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கவும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருக்கிறார். உண்மை துணிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரை, எங்கள் இருளை மாற்றினவரை, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அடியார் சதித்து தன்னை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவர். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர். சாவையும் நோயையும் வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன். முழு இருதயத்தோடும் உடைய தயவு காய் கேட்டுக்கொள்வேன். உமது வாக்கின் வழியாக எங்கள் தெய்வமே.

பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போ

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattu, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

தகப்பனே, எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதிலே நடுவங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டுவீர்கள் தெய்வமே. எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்திட மாட்டோம்.

பாடுவேன், கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் குறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அன்றவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்கவே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவர். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

Israel. Israel. Israel.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும். உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

0: ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, sikkaramai varu.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

நீதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, tammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, tammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father. Thank you. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

சதித்து தன்னை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் விஷயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

வழியாக எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகி இருக்கிறது.

என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

உண்டாகும். ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. மரணாதா, சீக்கிரமாய் மாறும்.

ரட்சகர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர்.

மட்டுமே கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

0: உம்மை உயர்த்துகிறவான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அடியார் சதித்து தன்னை தன்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூறங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை அன்றுவரை வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து அன்றுவரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமையில் பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தில் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

நாமமா கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

ஜெபமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதை கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாண்டுமே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராமே. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிறோம்.

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் வாரு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவீர், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னானே. எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்.

54 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power, oh God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, oh God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய, மகிமை உமக்கு சேரட்டும்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சந்தித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரையே, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை அன்றுவரை வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து அன்றுவரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். அன்றுவரை எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை

மட்டும் ரேவமுடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து உடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகின்றோம்.

0: பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name.
1: Maranatha, seekaramai vaa.

கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே.

கீர்த்தனை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்புகிறேன். உண்மை துடிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரை, எங்கள் இருளை மாற்றினவரை, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையால் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீ

கண்டால் இடை கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அபியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

அல்லாஹ் சந்தித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதானமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உச்சாரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக நிறுவோ, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. Thank you.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்து. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை எங்கள் சபைகளை

தேவியானவரே, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் ஊழியங்களை ஆண்டவர் எடுத்து நடத்துவீரா? உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாகி

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் Father, come and take control of God. Take control of Master. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

எங்களுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரும் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என்

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, oh God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, oh God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pullagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pullagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ

மட்டுமே கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிற ஆண்டவர், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறவன். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த. பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துதிக்கிறது எங்களுக்குள்ளாய் வந்தவரை, எங்கள் இருளை மாற்றினவரை, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் வார. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சுதரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உண்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ ஒருவரை உயர்த்தப்படுகிறேன்.

நாமமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதா? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கதிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான். எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசம் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்.

கிருபை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவன் சாவையும் நோயையும் வென்றவன் நம்மோடு கூட இருக்கிறான்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்துருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்கொள்களின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விஷயத்தை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, நன்றி உமக்கு மகிமை செலுத்துகிறவன். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவரே, பலம் இல்லாதவனுக்கு பலம் தருகிறவரே, எங்களோடு கூட எங்கள் நடுவே கிருபை நடப்புகிற எங்கள் ஆவியானவரே.

என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் பணிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

கூப்பிடுகிறே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தையும் செய்த இயேசு, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

பின் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

0: ஆலயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உமை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர், என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்புகிறேன். உண்மை துடிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

நம்பிக்கை பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்,

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறது. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஒரு நாள் வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூறங்கி, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, யேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையால் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

my weird to your Father. We just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உமக்கொருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீரார். உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீரார். உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

காவலாய் வந்து நிற்கிறேன். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களும் உம்மை தியானிக்கிறேன்.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன். உமது வாக்கின் வழியாக

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர்

வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்த

0: பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்திலே ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீரார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

கண்ட்ரோல். நான் உனக்கு கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருவோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே நடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்யும்.

இருக்கிறீரோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் வாரம் பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் எ

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our

பாவங்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உண்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

நண்பரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை குறித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

0: எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக, உமக்கு மகிமை செலுத்துவேன். அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை சொன்னேன்.
1: பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருந்த உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. லார்ட், யூ ஆர் மை காட். நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவர். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை அன்றுவரை வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து அன்றுவரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தரிப்போ, உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டுபிறது, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

மகிமைப்படுத்துகிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்ன

பொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை

0: மட்டுமே கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

0: எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattu, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattu endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.
1: Thank you, Father Lord. Hallelujah.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகை காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu. Engal devane, vanavirukku melaga uyarndhu, umadhu magimai bhoomi anaithin melum uyarndhirupadhaan. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

நாமமா கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, நமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான். எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல் எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் ஃபாதர். கம் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் காட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்டர். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சந்தித்து தன்னை தன்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வந்தவன் மரணமே உன் கூறங்கி சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர் நம்மோடு கூட இருக்க

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்துருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறோமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி வந்திருக்கிறோம்.

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிரு, வந்து எங்களை அழைத்து

மாறநாதா, சீக்கிரமாய் மாறு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவரின் துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர், என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த. பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்த மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது, அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

உம்மை உயர்த்துகிறவான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்தேன். உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீ

கால்களில் வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதை கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

என்னை மகிமைப்படுத்துகிறார். என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே.

நான் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

சொர்க்கமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறான்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயத்தை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை, பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தரிப்போ, உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ. Thank you.

உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

பிரேமடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

செய்வீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாண்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சுதரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

சுமாய் உயர்த்துகிறோம். ஃபாதர், we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God.

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாண்டவே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

தூக்கி எடுக்கும் உடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீரா, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீரா, உமக்கு மகிமை செலுத்துவீர்கள். அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவீர். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் காண ஆவலாய் வந்திருக்கிறோம்.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

கிருபைக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

24 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

அன்பு கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடுகளும் என் அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திர

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசித்து எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும். Thank you, Father Lord. Hallelujah.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தங்கி நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வந்தவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரிவிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தின் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்வோம். குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவர்கள், வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

ஒரு நாள் வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. மாரநாதா, சீக்கிரமாய் மாறு. Lord, you are my God. நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

எங்கள் பரிசுத்தரே, 24 மூப்பர்களோடு கூட சேர்ந்து சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரவர் பரிசுத்தர், பூமி அனைத்து உம்முடைய மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர்

பண்ணுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

அவைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஒரு

நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதியின் கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடை

எங்களை கண்ணின் கருவளையைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

கிருபைக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போ

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரும் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். நாங்கள் எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்து மகிமை உமக்கு சேரட்டும்.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உயர்த்துகிறமான உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி. என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறார். உம்மை துதிக்கிறார். எங்களுக்குள்ளாய் வந்தவர், எங்கள் இருளை மாற்றினவர்கள், வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை.

ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

கர்த்தாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறு. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான்கு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

எங்களுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சந்தித்து தண்ணீர் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூறங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தனித்தோ உமக்கு மகிமை செலுத்துகிறவா, எங்களை கண்டுபிடிங்க, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவன், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை.

ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Maranatha, சீக்கிரமாய் மாறு. எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

நாமமா கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையால் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

புதிய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதியே கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

கால்களில் வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, மக்கொருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தானாண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே. எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலை நிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

0: கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்.
1: ஆமென்.
0: கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

0: மேல் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரும் என் கர்த்தரும் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கு எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறோம். உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சந்தித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

ஆவலாய் வந்து நிற்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களை

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai varu.

கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை

உயிரோடு இருக்கும் மட்டுமே கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உண்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, ஒருவரை உயர்த்த

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

0: எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியை போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாகவே சர்வ வல்லவரே தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.
1: பூமியின் குடிகளே, நீ எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டு

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியின் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தள்ளி நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவர். மரணமே உன் கூரையே, ஆதாரமே உன் ஜெயமெங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக தரி விகிதோ உமக்கு மகிமை செலுத்துகிறமா. எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. Thank you.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

34 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

அன்பு கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என்

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறோம். எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய். நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக ஆவியானவரே. Take control of God.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, கர்த்தர் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன் உம்மிடத்தில் உண்டே. There is life in you, O God. Speak life into our lives.

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையா என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவிழியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாகவே சர்வ வல்லவரே தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது. நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்துவீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மை துணிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தன்னை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவர். மரணமே உன் கூரங்கே, ஆதாளமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்கல்வியின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை, பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவரே, பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிறவரே, எங்களோடு

நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பணிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்

பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

கர்த்தாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, sikkaramai varu. Lord, you are my God. Nee ennudaiya devan. Adhigaalame ummai thedugiren. Varandarum pudaithathum தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் காண ஆவலாய் வந்து நிற்கிறோம்.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக் கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின் வழியாக

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை வழுவாமல் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை

கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக ஆவியானவரே. Take control of God.

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. அசுத்தாவியானவரின் நீரங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தர்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் விஷயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே. ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தும் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல்

நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறோம். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

தகப்பனே, எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

கிருபையுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

ஆவலாய் வந்திருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்கலம்.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்த அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

ஆத்துமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கியிருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயே ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாங்க. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

எனக்கு உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. Bless your name, God. Thank you, Jesus. Thank you. பூமியின் குடிகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி. என் ஆத்மாவிலே பலன் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருக்கிறேன். உண்மை துடிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சதித்து தன்னை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வந்தவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிறோம்.

பிதாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, seekaramai maranatha.

சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் அளிக்கிறவரே, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தருகிறவரே, எங்களோடு கூட இருக்கும்

கர்த்தர் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பணி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீ

0: பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்திலே ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவே, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசம் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராகள், எங்களை நடத்துவீராகள். எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராகள். ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கும் ஃபாதர், கம் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் காட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்டர். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

அன்பு கூறுகிற ஆண்டவரே, சேர்ந்து அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும்.

உணர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattu, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டு மாண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

குட்டிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினி, என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்புகிறேன். உண்மை துடிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்.

எல்லாம் சதித்து தன்னை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவன் சாவையும் நோயையும் வென்றவன், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தும் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறவா, எங்களை கண்டவர்களே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவு காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு உங்கள் தெய்வமே.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாற்றவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறும்.

மகிமைப்படுத்துகிறார். என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர்

ஆண்டவரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன்.

நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? Where shall we go, O Lord? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதியே கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவ

பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, நமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னது, நீ புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. பூமியின் குடிகளே, நீ எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

0: உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறவன். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father. Thank you.
1: பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிப்போம். சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்போம். பரிசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

கர்த்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக ஆவியானவரே. Take control of God.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையும் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல,

வழி செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்கிறோம்.

0: கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றது. ஆகையால் என் இருதயம் கனிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.
1: என்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீர்,

பண்ணுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். உமை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ ஒருவரை உயர்த்த

நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எங்கள் ஜீவனின் அதிபதியே கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

தங்கள் கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே, you are my everything Lord. We are to my one கர்த்தரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறவாகவே சர்வ வல்லவரே தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

நன்மைக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கு எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கு சேரட்டும்.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஒரே முடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து முடிய நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சீக்கிரமாய் மாறும். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள்

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். குடிகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை உமக்கு செலுத்துகிறவன். சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம். இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லா சதித்திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வல்லவன். மரணமே உன் கூரங்கி, ஆதாரமே உன் ஜெயமங்கே என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை அன்றுவரை வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து அன்றுவரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். அன்றுவரை எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டுபிடி, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ, உமக்கு நன்றி.

எங்கள் தேவனே, வானவருக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையால் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களில் வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

கர்த்தரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை பலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வருகை பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, O God.

நோக்கி எடுக்கும் உங்களுடைய கரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. Bless your name, God.

காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவரே, பலம் இல்லாதவனுக்கு பலம் தருகிறவரே, எங்களோடு கூட எங்கள் நடுவே கிருபை நடப்புகிற எங்கள் ஆவியான

மகிமைப்படுத்துகிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

வரும் தகப்பனே, எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்கள்

உன் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சுகிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல, என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக, every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. எங்கள் விளக்கை எரிய செய்கிறவரே, தம்முடைய பிள்ளைகளின் ஊழியத்தின் விளக்கு எரியட்டும், தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் தீபங்கள் எரியட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறேன். உமக்காய் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையில் எங்கள் உணர்வுகளை எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப பரிசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள்.

0: செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய ஆளுகையிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்வோம்.
1: எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ எனக்குரியவன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போலவே இரட்சகர் இல்லை தெய்வமே. We bless you.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கவும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. Father, we bless your name. மகிமை செலுத்துகிறவன் சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருக்கிறார். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஒரே முடி வருகை நாங்கள் உமோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

செய்தியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you Lord. சீக்கிரமாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தோம், உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவர்கள், எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ. Thank you.

நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் புடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடும் உடைய தயவுக்காய் கேட்டுக்கொள்வேன். உமது வாக்கின்படி எனக்கு தெய்வமே.

கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே.

ஆண்டவரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக. ஜீவன்

கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் சிறப்பை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கடிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

நம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீயதாண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே. எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்தின் நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துவோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறமான் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கவும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தன்றை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, அன்றுவரை எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

எல்லாம் சந்தித்து தந்து நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவன். மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தும் மேலும் உயர்ந்திருப்பதாக, நரிவீட்டுள்ளோ உமக்கு மகிமை செலுத்துகிறமா, எங்களை கண்டவர்கள் எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

0: ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் வா.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

வசதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார்.

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power, O God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home, O God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. தீபங்கள் எரியற்று மாண்டுகிறோம். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, O God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கால்களை பழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒருவருக்கே ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான். இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான். எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துவேன் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துவேன். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர், நீ புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

0: கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.
1: என்

சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. லார்ட், யூ ஆர் மை காட். நீ என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன்.

உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவது

ஒரு நாள் வருகிறது. எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் குறியைகளை நெகிழவிடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் வா. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவே, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாய். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்ப அசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கும் நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்து உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்யும்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஆவிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, tammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, tammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறோம். எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

எல்லா சதித்திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக வந்தவர். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர். நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக, நரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறவா, எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, தேங்க்யூ. Thank you.

இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பணிகூறுகிறது, என் பாட்டினால் அவர்

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீர், சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

வழி இதுவே, இதில் நடுமங்கள் என்று சொல். எங்கள் கரத்தை பிடித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே.

கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம்.

உம்மை உயர்த்துகிறவான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிவேன். உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உம்மையே நம்பியிருந்த உம்மை துடிக்கிற எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.

வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் உமோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

கொண்டாடுகிறார்கள். ஆண்டவரே, முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, மக்கரத்தின் துரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Seekeramai var, Lord, you are my God. Nee ennudiya devan, adhigaalame ummai thedugiren. Varandadum pudaithadum thanneerathadumana nilathile en aathuma ummel thaagamaayirukkirathu, en maamsam ummai vaanchikkirathu.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன். உமது வாக்கு வழியாக

எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதால் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்து அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. We just lift your name, O God.

நாமமா கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

Father, we just lift our hearts to you, O God. வாழ்வாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

கண்டால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வை படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதாக உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்

என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. ஒருவருக்கே ஆராதனை.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஜெபிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

ஆபத்து நாளிலே எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர். ஆனால் என் ஆண்டவரோ, என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியற்று மாண்டுகிறேன். எழுப்பி பிரகாசிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை உமக்கு சேரட்டும்.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

டேக் கண்ட்ரோல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீர் வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள்

0: செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியே இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தும் உம்முடைய இரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவியங்களை தாங்க உதவி செய்யும்.
1: எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். வாருங்கள்.

உம்மை உயர்த்துகிறவான். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த பூமியில் ஒருவரும் உண்மையே நம்பியிருந்த எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். Thank you. Thank you, Father. Thank you.

கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கனி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.

என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

மகிமையால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை காத்துக்கொள்வேன், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கு வழி எனக்கு.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வது.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து உம்முடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு

பரிசுத்து ஆராதிக்கிறவர் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. Oh, we bless your name. Maranatha, சீக்கிரமாய் மாறு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

அல்லாஹ் சதித்து தள்ளி நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க வல்லவன். மரணமே உன் கூரங்கி, சாதாரணமே உன் ஜெயமங்கி என்று சொன்னவர் சாவையும் நோயையும் வென்றவர், நம்மோடு கூட இருக்கிறார்.

எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரப் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரே கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக, தரிப்போ உமக்கு மகிமை செலுத்துகிறவன் எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, தேங்க்யூ.

பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். தேவனே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவி, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்.

ஆவியானவரே வந்து எங்களை ஆளுகை செய்கிறார். எங்கள் உள்ளங்களை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு

take control. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் நடக்கையை, எங்கள் உணர்வுகளை, எங்கள் சரீரங்களை நீ வந்து ஆளுகை செய்வீராக தெய்வமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமாகும் என்று சொன்னவரே, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே, நாங்கள் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க சுடர்விடும் தீபங்களாய் உமக்காய் எழும்பு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறார்கள்.

எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் பேச்சு, எங்கள் எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் செய்கைகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஈசோப்பினாலே எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியே நடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரு. உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது உமை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு உள்ளங்களை, உடைந்த நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாட்டு நீர் ஆளுகை செய்வீரா. உங்களுடைய ஆளுகையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்க உதவி செய்வோம்.

18வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.

ஸ்துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய்

34 எனக்கு எதிராய் வந்தவர்கள் அநேகர், ஆனால் என் ஆண்டவரோ என் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி

எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் ஆதரவே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்னது போல என் ஆபத்தின் நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ, என் ஆண்டவரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியாக என்னை தப்புவித்தார். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதாக. Every darkness will be removed right now by your presence, by your power of God. Let your light shine brightly into every heart, in every ministry, in every home of God. Engal vilakku eriya seigiravare, nammudaiya pillagalin ooliyathin vilakku eriyattum, nammudaiya pillagalin kudumbangalin deepangal eriyattum endru naan avargalai aashirvadikkiren. I bless them in the name of Jesus. பிள்ளைகளுடைய தீபங்கள் எரியட்டும் ஆண்டுகிறோம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உமக்கு சேரட்டும்.

0: கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்.
1: ஆமென்.
0: கர்த்தரின் பலன் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் பணிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம்.

உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை செய்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம்.

நடுவங்கள் என்று சொல். எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை

தியானம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah. எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதா? கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தது. அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. We just lift your name, God.

கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன்.

ஆத்துமாய் உயர்த்துகிறோம். Father, we just lift our hearts to you, O God. வழுவாமல் காக்கும் எங்கள் வல்லவர், செத்து போன சூழ்நிலைகள் மீது உம்முடைய ஜீவனை பேசுவீராக.

0: கால்களை வழுவாமல் காக்கும் தெய்வமே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியில் செவ்வைப்படுத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம்.
1: நாமம் போற்றி
0: தகப்பனே, ஒருவருக்கு ஆராதனை உண்டாவதால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது.

என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில்

உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலன் நீ, எங்கள் சுகம் நீ, எங்கள் ஜீவன் நீ, எங்கள் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. இருளிலே வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தீபங்களை எரிய செய்கிறவரே, எங்கள் கால்களை வழுவாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே, எங்களை கண்ணின் கருவளியைப் போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துவோம். எங்களை பலத்தால் இடைக்கட்டி மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னார். உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக, இப்பொழுது மாறுவதாக. Father, stretch forth your hand, oh God. உம்முடைய நீதியின் கரத்தை, உம்முடைய அதிசயத்தின் கரத்தை, உம்முடைய ஆச்சரியமான கரத்தை, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை, உம்முடைய விடுதலை அளிக்கும் கரத்தை, எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிலைநிறுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னவர் நீ. புதிய காரியத்தை நீ பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை.

என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது.

வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து ஆறுமாண்டவரே, அசுத்தாவியானவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீர் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வு.

ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் உம்மோடு கூட வந்து நியாயஸ்தானத்தில் நிற்கும்போது நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவர் எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம்.

ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது எங்கள் ராஜா ராஜாவை ஆண்டவரே முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, உமது கரத்தின் துரியைகளை நெகிழ விடாது வந்து எங்களை அழைத்துக் கொண்டு. Thank you, Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம்.

உம்மை உயர்த்துகிறவன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் வந்து நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறீரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்கிறீர். என் ஆத்மாவிலே பலம் தந்தி என்னை தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி. உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை உருவாக்க, உம்மை போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்த. பூமியில் ஒருவரும் உம்மையே நம்புகிறேன். உம்மை துதிக்க எங்களுக்குள்ளாய் வந்தவரே, எங்கள் இருளை மாற்றினவரே, வெளிச்சத்தண்டை எங்களை நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ.

கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் பணிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்ன

உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை

0: பாடலை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. We bless your name, O Jesus. Amen. Hallelujah.
1: பதினெட்டாவது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த நாளிலே நம்முடைய ஜபமும் நம்முடைய இதய கூக்குறலாய் அது மாறுவதாக. Thank you, Lord.